0: ஆசன புசமாயான பேர குயோ கேக்குனமே ஒரு இங்கே மைய கொதர போன் மேய
1: மேய்ச்சரேக்கி
0: Ni panan meori FM 89.9 o yon tenime wakia ya poni terro in kai me wa de sangra a sana manga pon wakina ko ni manga pesmairi kara tarapona ke na teme ton doro na na pe kan wante ara ni me wakia ente tai

பெண்ணின் தினசரி கேபஸ் மேமக்கின் நகரே ஜோனன் ரைனா மெரபக்கி ஓபானது கொத்தையப்பா அந்தைய மனநா அம்னிமே வாக்கிய துவிக்கியை ஏ மனநா அம் தகாகர்வத்தினிமே வாக்கிய புண்டு கருகிறகி எத்தி கிரிபேஸ் ஆஸ்திரேலியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் கின்ன தாக்கி நரம எத்தி கை அம் கருகிறகே யோ ஏ மனநா கிரோந்து தோத்தேகம் ஆஸ்திரேலியா இவுகின் தப்பேனா ஏ போட்டுகான் மகுரினி கதைத்தி அக்கிய மனநா கிரோந்து தோத்தேகம் ஆஸ்திரேலியா நருண் ஐயா சிங்கத்தனி பிரிஸ்மென் நரி தகுரும் கின்ன தாக்கி நரன எத்தி கேபிஎஸ் கேட்டி கிரிபேஸ் போலீஸ் சர்வீஸ் ஃபேரக்ஸ் ஒத்து மார்க்கெட்டி ஏத்த பெண்கை நம்ம புரியக்கி பேசு நுவஹான் மெத்து பேசு ரன் அபவுட்ஸ் இபுக்கின் கப்போன ஒன் ஈக மே அனகரோபை தி கிரிபேஸ் ஓ ஏய தாக்கி நரன பத்தி ஓ இன்டெக்ரேட்டட் மார்க்கெட்ஸ் கேட்டி ஓஐஎம் தி மார்க்கெட் ஐயோ அரின தி மெத்தன ஆஃபீஸ் தி கஸ்டம்ஸ் On wakan med the roundabouts ari peso. Ika ko waki pa ina nanta in orawan makuri ni katiti o ina pes te ka makuri med the kapiror o tibo nanta in te makuri. Inga nani o ayoto wana tapin ng parikirake e te kay. Ina taraya patani makuri me ake irikirik med the makuri ni katiti ana menu o nanaki na tibing orawin ta in te makuri o isinanigun awan te makuri. Seksinya ya mete mengaruhi nape mete buat nama ta, me waki akan memakul nika tidi ye kai, jadi nato andi kita tuan me pukon tapen tekai. Oi pukin nane, oi asa tekai, nika riki ana pukai kau rau re pukin kusmayan tentang, me iya mo nika temeruan ini kiri kiri mete makul nika tidi, aki etaraduai naru na yaus, nika tani ye placement nak ari takurunga, imuan nara head kota te buat kini placement ni besu. Oda maki dari terangkai ni kepungaki kerawana. Ada inatan dan ofis terkastam irakin tepe sewana pauts. Pungaki aki ateki akan nyaran akibatinan Grievance Redress Mechanism ke GRM Boxes. GRM Boxes saika ya susu wakin katua wiki menan ofis terkai. Ibu kinti nanuan roi tang-tang mekata merwa aki akarina kinti pungaki aikai. Seksi ngaya me tantang me mepua kan kapan yuye tan makuri. O pun tan mea kan wakan me makuri nga titi ya kaki abu tuha ki ilong tekei. Ako na ni pene karina ki the GRM box. Idarikin nan yang kanaya iriki yang kukuni. Kana mekin omu nurin tapo nga titi iloyan aki. Atat yakini makuri nga titi. Aki abu tuha ki inti High Commissioner Australia rin anakarikira ki etekei naran naikai. Tuan kemakruai hati kau warisik kekian sendiri ke tepi nanganmu sendiri. Wawa kapungan akin tete ka akhiri ay on kator ka kemeriatan karawate makuri ni katete. Tenua kairuran temen na nakon karawan temakuri ayaki kukuri narun makuri ni tahaku. Awa kasuanya kin temen na ibukin karawan teri bos ni makuri ay ka akhiri ay. Nimewa anganaki hati pahin pahira ke katukaki yang tepi on mamana. Onowa kainan wan te bakamani bukin takari ke makurin tahapun katiti aki etara ruaya tekai. O takai suwa makurin te bakani kawairi kita biwa o arun ka me puakan ako yang aine me tei inanon me iralikin anatapun katiti eka etara ruay takari kireke et tekai. Kanarno bako kupen nori kananekin on nung waikai weakwan di bosini makuria kanne nakon nananampan tarepon tekai. Isuwa ni mewa towana, wawa ni mewa, mewa towana ni mewa. Kente meri at thekaisafeguarding@detratech.com. Kente kawarira narabis, kente peso loosh tu itakuronga. Uringa re, tapira ni kapene taraguan tirau ote mui roi omri pos narin hibubuki. Ibukin karukurawan roi anamakuri, ibukin tarante itira ei na thekai. O ibukin na pamirungurungo o tiripuosa rin ko karukoy na nun behira kini karin na inanon nara GRM boxes a penu ni menu roi. Am ribuosa rin ko na karoy ako kunane ko ataye yaram ngkoy te sa tangtang kie ko kunane pendaki. Tipa yaring ni kakawa kiri ki pena ruko inanon ni behira am tangtang me am katamerua nili kiri ki me makuri ni katiti ya ki itara roi takarikita ki ati kai. Bayang antapanin o nukuro roi inanon na namakuri inanon pusmayan me kiyakan na mi tangtang. O katamerua naku ntay na nape eriay. Me katamerua, nirikirik me makuri ni katiti ya ki taragway takarikiraki ete kay. Bayang antapanin o nukuroroy na nana makuri inanan pismayan me kekaan na mitang-tang o katamerua naku ntay na nape eriay. Kung nasisira ki pa, pukin tira te kay itara nape titira ayo. Eng, ayo pukina,
பேத்தங்க தெக்கை பானா கேரிட்டா ஐயன் கம்பான கதைத்தையோனி பேஸ் மெ அனத்தான் மகுரி ஓ போதன்னு தாக்கிய வகான் மெ நீரிகிரிக்கு மெ மகுரி கதைத்தையக்கி தரகுவாய் அனப்பு பெண் ரோயின் மேம் தரகுவா கிரோய் ஓ மெமக்கின திமிங்க ரோய் இன்னும் தைத்த மகுரி இங்கே நான் ஓ உரிமாரி கரு GRM பாக்ஸஸ் கிபோ கிபுக்கின் கிஸ்மாயன் தைத்தான் ne kata merua ni rigere ke ne makuri ga teite ya ke etara roi ta karigira ke te kai ata roi ga inon ya osim ta ga ni placement nare e makuri ya ki ta tiana ita koronga inon na mapis te polis e tukata o no na te maki te peso are es patata pe makuri ya na te maki te yo are e te metan office in the customs e peso nuwa kahan na te wana pa office.